0: Rakita.
1: Kita tidak takut final authority layu jangka ingat takut biarang.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சுழியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.